அனைவருக்கும் உணங்கடைந்த வானக்கம். இது மொரிஷியஸ்வானொலி 819 கிலோ சமத்திலைகளில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியூர் தத்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Hollywood Top 10. Hollywood Top 10 with Sundaram.
1: Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677 Hollywood Top 10.
2: Number 10.
1: Album Sync Indie.

0: Number 9.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100

0: Number 8.
1: நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்

Number seven. நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இது படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் சிங்கா இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.

0: Number two.
1: இப் ஒப் தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு
2: இரண்டு.
3: சூப்பர்

நாம் அளித்து வந்த இன்றைய கொலியுத்தத்தின் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodhanandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி.

kHz மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7.5 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் மற்றும் அம்மனை போற்றும் சிறப்பு செய்திகளும் உங்களுக்கு தொகுத்து வழங்கப் போகின்றேன். வானொலி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு பொன்னான மாதமாகும். அம்மனுக்கு உகந்த மாதம் ஆகையால் முதன் முதலாக நாங்கள் அம்மனை போற்றும் பாடலை கேட்கலாம்.

மறுபடி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நாங்கள் திருமஞ்சனம் செய்கின்றோம் அல்லவா? செவ்வாய்க்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் சிறப்பு அபிடேகம் வழிபாடு கோவில்கள் தோறும் கோலாகலமாக நடைபெறுகின்றது.

வானொலி அன்பர்களே, அன்னைக்கு ஆயிரம் என்பது பழமொழி. தமிழ் கலாச்சாரத்தில் அன்னைக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு.

வானொலி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழிகற்றி நான் காலி என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.